0: ஸ்பெசிபிக் ருபியா ஏதோ கொல்ல கும் தெமாக்கும் உரிதுவின் ஏடிவி ஹோதம் நீங்க
1: மே ஹுசேன் வஹீத் இண்டி